அண்ணாடு எஸ் அண்ணன், எனக்கு தெரியும், தங்களுக்கு தெரியும், இவருக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியுமே நான் யார் இவர் யார் அப்படின்னு நினைச்சேன் சார். கேன் இமிடியேட் தி வாய்ஸ் ஆஃப் எம் எஸ் சுப்புலட்சுமி அண்ட் எஸ் சுவையர்.